0: ஜெயா ரேணி தேவி சொல்றது. ரேணி, கேணி, பேணி, சேணி. ஜீனா தே கண்ட்ரோல் ஜீனா ஹோ கே. சத்குரு ஆகதே நீ பரம் பேசதே ரேனே யாரா? சோ சத்குரு, சோ கால்சா சத்குரு ஹமாரா.
1: சோ கால்சா சிக் ஓ மீரா சத்குரு ஹை. இத்தனி வடே ஆயி
0: ਖਾਲਸਾ ਸੋਏ ਜੋ ਨਿੰਦਾ ਤਿਆਗੈ
1: ਖਾਲਸਾ ਕਿਸ ਨੂੰ ਆਖਦੇ ਨੇ
0: ਖਾਲਸਾ ਸੋਏ ਜੋ ਨਿੰਦਾ ਤਿਆਗੈ ਖਾਲਸਾ ਸੋਏ ਲੜੇ ਹੋਏ ਆਗੈ ਖਾਲਸਾ ਸੋਏ ਪਰ